அம்பா ஜெகதம்பா சகலகலானிரதா பரமேஸ்வர வாஞ்சானுசாரிணி சிவ மனோனுகூலினி சூலினி கபாலினி முருடாணி பவானி ఘన దారిద్ర్యమును అనుభవింపవచ్చుగాని పుత్రశోకమలవిక